0: Hey guys, thank you so much for watching this video. Make sure to hit the subscribe button if you loved it. We're so close to 10,000 subscribers, so I'd love if you hit that subscribe button immediately to join my community so I can share my journey with you. Thank you so much. Hope you love this one. Let me know what you think in the comments. See you soon.
1: பக்கா பாலன்புரி நியோலகிட்டலே டியூன் ரே மஸ்த் ரே சமல் துரே ஆன்லி ஆன் 90.4 FM ரேடியோ பாலன்பூர் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்.